பாய் டிப் பாய் ஹுபாவ லுப் பாய் ரிகி திங்க பிபி திங்க இங்க மிங்க திங்க தும் இங்க பிகி ஹரக்கிடி ஹும்ப டுப டுப கு ஐ சோக்கு மக்கு சோக்கு மக்கு ஜிங்கி லக்கே ஐ சோக்கு மக்கு சோக்கு மக்கு ஜிங்கி லக்கே அரே